0: நிகழ்ச்சி 100.4 ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ கட்டத்தில் சீத்தலாக்
1: ଆକାଶବାଣୀ
0: ଏଫଏମ୍ ରେନ୍ବୋ କଟକକୁ ଆଉ ଆମ ସହିତ କହୁଥାନ୍ତୁ ଦିଲ୍ ସେ ଦିଲ୍ ତକ୍।